சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருக்கு சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருக்கு சத்தரி சதல சஜ்ஜனு சதல சஜ்ஜினி சதினி சஜ்ஜனு சரித சரித சனத சனுத